போனா நான் கழுவி போயிருந்தியா? ஏடிச்சி அப்பா வீட்டுக்கு கூட்டு போனேட்டு. ஐயோ தாத்தா, தாத்தா தாட்ட மீன் ராபம் தரு. அம்மா நான் கோரலு ரத்தம் கோரலு கெதல் பீக்குதானாயி. ஓர் மீ அம்மல் ஜெம்மடா, ஓர் மீ முக்கல் பொடிச்சு என் ஓர் மீ ரெக்கல் மொக்கல் செய்ய ஏதி பல்யமா.